வானொலி மர்களே, உங்கள் அனைவருக்கும் எவது உளங்கணிந்த வணக்கம். இது மொரிஷஸ் வானொலி. 819 கிலோஸ் பத்திலைகளில் புரட்டாசி மாத கோவிந்தன் விரதத்தினையொட்டி அதிகாலை தோறும் 5:35 மணி முதல் 5:50 மணி வரை ரங்கநாதன் ஆராதனை எனும் சிறப்பு நிகழ்ச்சி ஒலிபரப்பாகின்றது. நிகழ்ச்சியின் உரை, வழிபாடு, பக்தி பாடல் ஆகியவெல்லாம் இடம்பெற உள்ளன. சரி, நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் உரை கேட்பீர்கள். உரையாற்றுபவர் சிவாச்சாரியா தேவகுமார் அவர்கள்.

कृष्ण परमात्मने पोत्री पोत्री महाविष्णुविन पत्त अवतारंगलिल दामोदरन एन्बदु तनित्वमाने ओरु लीले आगुं इदु ओरु तनियाने पुदु अवतारमन्रु கிருஷ்ண அவதாரத்தின் பால லீலைகளில் அதாவது குழந்தை பருவத்தின் லீலைகளில் நிகழ்ந்த மிக முக்கியமான ஒரு நிகழ்வை உணர்த்தும் திருநாமமாகும். தாமோதரன் என்ற வடமொழி சொல்லிற்கு வயிற்றில் கயிற்றை கட்டியவன் என்று பொருள். தாமம் என்றால் கயிறு, உதரம் என்றால் வயிறு. கோகுலத்தில் யசோதா பிராட்டி தயிர் கடைந்து கொண்டிருந்த போது குழந்தை கிருஷ்ணன் தனக்கு பால் வேண்டும் என்று அடம்பிடித்தான். யசோதா தாய் கிருஷ்ணனுக்கு பாலூட்டி கொண்டிருந்த சமயம் அடுப்பில் வைத்திருந்த பால் கொதித்து பொங்கி வழிய தொடங்கியது. உடனே யசோதா தாய் கிருஷ்ணனை கீழே இறக்கிவிட்டு பாலை அடுப்பிலிருந்து இறக்க சென்றாள். தன்னை கவனிக்காமல் பாலை கவனிக்கச் சென்ற தாய் மீது கோபம் கொண்ட கிருஷ்ணன் கோபத்தில் தயிர் பானையை உடைத்துவிட்டு வெண்ணெயை திருடி தின்ன தொடங்கினான். கோபமடைந்த யசோதா தாய் தன் செல்ல மகனான கிருஷ்ணனை அடக்க எண்ணி அவனை பிடித்து வீட்டிலிருந்த மர உரலில் கயிற்றால் கட்டி போட முயன்றாள். அவள் கயிற்றை கொண்டு கிருஷ்ணனின் வயிற்றில் கட்ட முயன்றபோது கயிறு இரண்டு விரல் இடைவெளி குறைவாக இருந்தது. அந்த கயிற்றின் நீட்டம் கிருஷ்ணனை கட்டுவதற்கு பற்றவில்லை. உடனே வீட்டிலிருந்த மற்றொரு கயிறையும் இணைத்து அதை கொண்டு கிருஷ்ணனை கட்ட முயன்றாள். எவ்வளவு பெரிய கயிற்றை கொண்டு வந்தாலும் ஒவ்வொரு முறையும் அந்த கயிறு இரண்டு விரல் இடைவெளி இருந்து கொண்டே இருந்தது. அதாவது இரண்டு விரல் குறைவாகவே இருந்தது. அதனால் யசோதா தாய்

சோர்ந்து போய் வியர்ந்து நின்றாள். அவளது அன்பையும் சிரமத்தையும் கண்ட குழந்தை கிருஷ்ணன் தானாகவே அக்கயிற்றை தன் வயிற்றில் கட்டி கொண்டான். கயிற்றால் வயிற்றில் கட்டி

0: கிருஷ்ணன் சும்மா இருக்காமல் அந்த உரலை இழுத்து கொண்டு வீட்டின் பின்புறம் சென்று இரண்டு பெரிய மருத மரங்களுக்கு இடையில் மாட்டிக்கொண்டான். மரங்களுக்கு நடுவே உரல் சிக்கிக்கொண்டது. கிருஷ்ணன் அதை பலமாக இழுக்க அந்த இரு பெரும் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. சாய்ந்து விழுந்த அந்த இரண்டு மரங்களில் இருந்து இரண்டு தேவர்கள் வெளிப்பட்டனர். அவர்கள் குபேரனின் மகன்களான நலகூபன் மற்றும் மணிகிரீவன் ஆவார்கள். ஒரு முறை நாரத மகாமுனிவரின் சாபத்திற்கு ஆளாகி மரங்களாக மாறி கிடந்தார்கள். அவர்களுக்கு கிருஷ்ணன் தன் லீலையின் மூலமாக சாப விமோசனம் அளித்து வைகுண்டத்திற்கு அனுப்பி வைத்தார். இந்த இரண்டு விரல் இடைவெளி உணர்த்தும் ஆன்மீக தத்துவம் என்னவென்றால், முதல் விரல் மனிதன் முயற்சி, அதாவது பக்தன் இறைவனை அடைய செய்யும் தீவிரமான பக்தியும் தூய்மையான முயற்சியும் ஆகும். அந்த இரண்டாவது விரல் என்னவென்றால் இறைவனின் கருணை, பக்தர்களின் முயற்சியை கண்டு நெகிழ்ந்த இறைவன் அளிக்கும், தானே முன்வந்து அளிக்கும் கருணையாகும். இந்த உலகையே தன் வயிற்றில் தாங்கியுள்ள பரம்பொருளை அதிகாரத்தினாலோ அல்லது பலத்தினாலோ கட்டுப்படுத்த முடியாது. தாயின் தூய்மையான அன்பிற்கும் பக்தர்களின் தூய்மையான பக்திக்கும் மட்டுமே இறைவன் கட்டுப்படுபவர் என்பதை உணர்த்துவதே இந்த தாமோதர லீலையாகும். இவ்வாறாக பலவிதமான லீலைகள் புரிந்து பக்தர்களுக்கும் தேவர்களுக்கும் அருளாசி வழங்கிய மகாவிஷ்ணு திருமால் இந்த புரட்டாசி மாதத்தில் நம் அனைவர்களின் வீடு தேடி தூய்மையான உள்ளத்துடன் பூஜிக்கும் ஒவ்வொரு பக்தருக்கும் நிச்சயமாக அருள் புரிவார் என்பது சத்தியம். எனவே அனைவரும் உண்மையான தூய்மையான தாய் அன்பு போன்ற பக்தியுடன் இறைவனை பூஜித்து அவனல் அருள் பெறுவோமாக. நன்றி, வணக்கம்.
1: உரையை கேட்டீர்கள். உரையாற்றியவர் சிவாச்சாரியா தேவகுமார் அவர்கள். பக்திக்கு தூய பக்தி மட்டும் அவசியமானது. பணமோ பதவியோ முடியோ அல்ல, பற்றில்லா பக்தியால் மட்டுமே இறைவனை பற்றலாம். இறைவனை பெறலாம்.

புரட்டாசி மாத கோவிந்தன் விரதத்தினையொட்டி நாம் அளித்து வந்த இன்றைய ரங்கநாதன் ஆராதனை எனும் சிறப்பு நிகழ்ச்சி நிறைவு பெற உள்ளது. இது மொரிஷஸ் வானொலி. மீண்டும் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் என் உளமார்ந்த வணக்கம்.

0: Center 94 North South 95.6 East West 98.2. You are listening your RM3 Radio.
1: தேனிசை அரங்கம் காலைதோறும்
2: 7 மணி முதல் 8 மணி வரை
1: FM தாளம் வானொலி
2: வானொலி

இது ஆர்எம் ஃப்ரீ வானொலி நேரம் காலை ஏழு மணி ஆகிறது. திருமால் பெருங்குடி பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த வெள்ளிக்கிழமை பக்தியுடன் காலை வணக்கம். இக்காலை நேரத்தில் நேர்மறையான எண்ணங்களுடனும் மகிழ்ச்சியுடனும் மனநிலையுடனும் விழித்தெழுந்து உங்களை எதிர் நோக்கியோர் இனிய நாள் காத்திருக்கட்டும் என்று என் மனமார வாழ்த்துகிறேன். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அக்டோபர் 9ஆம் தேதி, புரட்டாசி மாதத்தின் 22ஆம் நாள். புரட்டாசி கோவிந்தன் விரதத்தை எட்டி நாம் வழங்கி வரும் எமது சிறப்பு நிகழ்ச்சி திருமால் திருவருள் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி. உங்கள் ஆர்எம் ஃப்ரீ வானொலியில் இப்பொழுது முதல் தொடர்ந்து 8 மணி வரை திருமாலை போற்றும் பக்தி மிகவும் பாடல்கள், கண்ணபிரானை போற்றும் பக்தி மிகவும் பாடல்களே இடம்பெற உள்ளன.

இதோ முதலில் காலச்சென்ற திரு வைத்திப்பிள்ளை பெரியார் அவர்கள் குரலில் வரும் பழமை வாய்ந்த பக்தி மிகும் இந்த பாடல்.

வருட்டமான ஒரு செய்தி போன வியாழக்கிழமை திருமதி ராஜேந்திரி வெங்கடசாமி அம்மையார் அவர்கள் காலமானார். நம்மை விட்டு மறைந்த அம்மா ராஜேந்திரி வெங்கடசாமி அவர்கள் ஒரு தீவிரமான இறை பக்தியாவார். இவர் பல்வேறு சமய மற்றும் ஆன்மீக நிகழ்ச்சிகளை ஆர்வத்துடனும் பக்தியுடனும் கலந்து கொண்டு தனது இறை நம்பிக்கையை வெளிப்படுத்து வந்தவர். தனது குரலின் மூலம் இறை பக்தியை அனைவரிடமும் பகிர்ந்து கொண்டார். அவருடைய மறைவு நம் அனைவருக்கும் மிகுந்த துயரத்தை அளிக்கிறது. அஞ்சலி செலுத்தும் வகையில் ஒரு பாடலை நாம் அளிக்கின்றோம்.

நாம் நீங்கள் தெரிந்தவாறே நாளைக்கு சனிக்கிழமை அக்டோபர் 10ஆம் தேதி மாலைய பச்சம் திருநாள் நிறைவடைகிறது. மாலைய பச்சம் பொதுவாக 15 நாட்கள் கொண்ட காலமாகும். நம் முன்னோர்கள் நினைத்து அவர்களுக்கு நினைவு கூறும் ஓர் புனிதமான காலமாகும். புனிதமான நாட்களில் வழிபாடு, தர்ப்பணம் மற்றும் இயன்ற அளவுதான் தர்மம் செய்து முன்னோர்கள் மனதார நினைவு கூறுவது சிறப்பாக கருதப்படுகிறது. புரட்டாசி கோவிந்தன் விரதத்தையொட்டி திருமால் திருவருள் எனும் சிறப்பு நிகழ்ச்சி நாம் வழங்கி வரும். இச்சிறப்பு நிகழ்ச்சி திருமாலை போற்றும், கண்ணுப்பிரானை போற்றும் பக்தி மிகும் பாடல்களை உங்களுக்கு வழங்குவோம்.

அரங்காவும் மகிமையே. இப்பாடலை காலச்சென்ற இசை பேரரசி MS சுப்புலட்சுமி தம் இனிமையான பக்தி மிகும் பாடல் இசை பாடியுள்ளார் என்று பலர் நினைவு கூறுகின்றனர். அவரது குரலில் ஒலிக்கும் ஒவ்வொரு சொல்லும் இறை நம்பிக்கையும் சரணாகதி உணர்வையும் ஆன்மீக அமைதியையும் வெளிப்படுத்துகிறது. இதோ இந்த பாடல் அரங்காவும் மகிமையை அறிந்தவர் யார்?

இசை பேரரசி எம்எஸ் சுப்புலட்சுமி இசை உலகின் மிகச்சிறந்த பாடகி ஒருவராக திகழ்ந்தார். அவற்றை உலகம் முழுவதும் பிரபலப்படுத்தினார். பிருந்தாவனத்தில் நந்தகுமாரனின் அந்த நாளும் வந்திடாரோ.

எமது சிறப்பு நிகழ்ச்சி திருமால் திருவருளினும் சிறப்பு நிகழ்ச்சி வரிசையில் வழக்கப்படியாக வருவது ஓர் உரை. உரையை ஆற்றுகின்றனர் சிவாச்சாரியார், தேவகுமார் குருக்கள் அவர்கள்.

கிருஷ்ண பரமாத்மனே போற்றி போற்றி. மகாவிஷ்ணுவின் 10 அவதாரங்களில் தாமோதரன் என்பது தனித்துவமான ஒரு லீலையாகும். இது ஒரு தனியான புது அவதாரம் என்று கிருஷ்ண அவதாரத்தின் பால லீலைகளில், அதாவது குழந்தை பருவத்தின் லீலைகளில் நிகழ்ந்த மிக முக்கியமான ஒரு நிகழ்வை உணர்த்தும் திருநாமமாகும். தாமோதரன் என்ற வடமொழி சொல்லிற்கு வயிற்றில் கயிற்றை கட்டியவன் என்று பொருள். தாமம் என்றால் கயிறு, உதரம் என்றால் வயிறு. கோகுலத்தில் யசோதா பிராட்டி தயிர் கடைந்து கொண்டிருந்த போது குழந்தை கிருஷ்ணன் தனக்கு பால் வேண்டும் என்று அடம்பிடித்தான். யசோதா தாய் கிருஷ்ணனுக்கு பாலூட்டி கொண்டிருந்த சமயம் அடுப்பில் வைத்திருந்த பால் கொதித்து பொங்கி வழியத் தொடங்கியது. உடனே யசோதா தாய் கிருஷ்ணனை கீழே இறக்கிவிட்டு பாலை அடுப்பிலிருந்து இறக்க சென்றாள். தன்னை கவனிக்காமல் பாலை கவனிக்கச் சென்ற தாய் மீது கோபம் கொண்ட கிருஷ்ணன் கோபத்தில் தயிர்பானையை உடைத்துவிட்டு வெண்ணெயை திருடி தின்ன தொடங்கினான். கோபமடைந்த யசோதா தாய் தன் செல்ல மகனான கிருஷ்ணனை அடக்க எண்ணி அவனை பிடித்து வீட்டிலிருந்த மர உரலில் கயிற்றால் கட்டி போட முயன்றாள். அவள் கயிற்றை கொண்டு கிருஷ்ணனின் வயிற்றில் கட்ட முயன்ற போது கயிறு 2 விரல் இடைவெளி குறைவாக இருந்தது. அந்த கயிற்றின் நீட்டம் கிருஷ்ணனை கட்டுவதற்கு பற்றவில்லை. உடனே வீட்டிலிருந்த மற்றொரு கயிறையும் இணைத்து அதை கொண்டு கிருஷ்ணனை கட்ட முயன்றாள். எவ்வளவு பெரிய கயிற்றை கொண்டு வந்தாலும் ஒவ்வொரு முறையும் அந்த கயிறு 2 விரல் இடைவெளி இருந்து கொண்டே இருந்தது. அதாவது 2 விரல் குறைவாகவே இருந்தது. அதனால் யசோதா தாய் சோர்ந்து போய் வியர்ந்து நின்றாள். அவளது அன்பையும் சிரமத்தையும் கண்ட குழந்தை கிருஷ்ணன் தானாகவே அக்கயிற்றை தன் வயிற்றில் கட்டி கொண்டான். கயிற்றால் வயிற்றில் கட்டி கொண்டதால் அன்றிலிருந்து அவனுக்கு தாமோதரன் என்ற பெயர் வந்தது. உரலில் கட்டப்பட்ட கிருஷ்ணன் சும்மா இருக்காமல் அந்த உரலை இழுத்து கொண்டு வீட்டின் பின்புறம்

இரண்டு பெரிய மருத மரங்களுக்கு இடையில் மாட்டிக்கொண்டான். மரங்களுக்கு நடுவே உரல் சிக்கி கொண்டது. கிருஷ்ணன் அதை பலமாக இழுக்க அந்த இரு பெரும் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. சாய்ந்து விழுந்த அந்த இரண்டு மரங்களில் இருந்து இரண்டு தேவர்கள் வெளிப்பட்டனர். அவர்கள் குபேரனின் மகன்களான நலகூபன் மற்றும் மணிகிரீவன் ஆவார்கள். ஒரு முறை நாரத மகாமுனிவரின் சாபத்திற்கு ஆளாகி மரங்களாக மாறி கிடந்தார்கள். அவர்களுக்கு கிருஷ்ணன் தன் லீலையின் மூலமாக சாப விமோசனம் அளித்து வைகுண்டத்திற்கு அனுப்பி வைத்தார். இந்த இரண்டு விரல் இடைவெளி உணர்த்தும் ஆன்மீக தத்துவம் என்னவென்றால், முதல் விரல் மனிதன் முயற்சி, அதாவது பக்தன் இறைவனை அடைய செய்யும் தீவிரமான பக்தியும் தூய்மையான முயற்சியும் ஆகும். அந்த இரண்டாவது விரல் என்னவென்றால் இறைவனின் கருணை. பக்தர்களின் முயற்சியை கண்டு நெகிழ்ந்த இறைவன் அளிக்கும் தானே முன்வந்து அளிக்கும் கருணையாகும். இந்த உலகையே தன் வயிற்றில் தாங்கியுள்ள பரம்பொருளை அதிகாரத்தினாலோ அல்லது பலத்தினாலோ கட்டுப்படுத்த முடியாது. தாயின் தூய்மையான அன்பிற்கும் பக்தர்களின் தூய்மையான பக்திக்கும் மட்டுமே இறைவன் கட்டுப்படுபவர் என்பதை உணர்த்துவதே இந்த தாமோதர லீலையாகும். இவ்வாறாக பலவிதமான லீலைகள் புரிந்து பக்தர்களுக்கும் தேவர்களுக்கும் அருளாசி வழங்கிய மகாவிஷ்ணு திருமால் இந்த புரட்டாசி மாதத்தில் நம் அனைவர்களின் வீடு தேடி தூய்மையான உள்ளத்துடன் பூஜிக்கும் ஒவ்வொரு பக்தருக்கும் நிச்சயமாக அருள் புரிவார் என்பது சத்தியம். எனவே அனைவரும் உண்மையான தூய்மையான தாய் அன்பு போன்ற பக்தியுடன் இறைவனை பூஜித்து அவனல் அருள் பெறுவோமாக. நன்றி, வணக்கம்.

சிவாச்சாரியார் தேவகுமார் அவர்களுக்கு இந்த புனிதமான புரட்டாசி கோவிந்தன் விரதத்தின் சிறப்புகளையும் ஆன்மீக மகத்துவத்தையும் மிகவும் சிறப்பாக எடுத்துரைத்தமைக்காக எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். திருமாலின் அருளால் அனைவரது இல்லங்களிலும் அமைதி ஆரோக்கியம் மகிழ்ச்சி பெருகட்டும். பாடல் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வருகின்றோம். அண்மையில் பாடப்பட்ட பாடல்கள் இது. காலேஜ் சென்ற இசைமணி ஒருவர் அரங்க நாயகி நாயுடு அம்மையார் அவர்கள் குழுவினரும் சேர்ந்து பக்தி மிகும் ஒரு பாடல், பழமை வாய்ந்த ஒரு பாடல். அவர் கம்பீரமான குரலில் மனமுருகி பாடிய பாடல். இசைமணி ஒருவர் அரங்க நாயகி நாயுடு அம்மையார் அவர்கள்.

நாம் பக்தர்களே, போன சனிக்கிழமை அன்று அக்டோபர் 4ஆம் தேதி அன்று பல இடங்களில் கோவிந்தன் திருவிழா மிகுந்த பக்தி உணர்வுடனும் சிறப்புடனும் மகிழ்ச்சியான கொண்டாடத்துடனும் நடைபெற்றது. நாம் அனைவரும் ஒன்றிணைந்து கோவிந்த பெருமாளை வழிபட்டு வருகின்றோம். அவருடைய அருளை பெறுவோமாக. புரட்டாசி கோவிந்தன் திருவிழாவினை முன்னிட்டு எமது அறிவிப்புகள். இச்சனிக்கிழமை, நாளைக்கு சனிக்கிழமை அக்டோபர் 10ஆம் தேதி கோவிந்தன் திருவிழா ஓர் இரவு முழுதும் நடைபெற உள்ள திருக்கோவில்களிலும் இடங்களிலும் கியூபிப் கனகதுர்கை சங்கம், கியூபிப் கோங்கவால் கனகதுர்கை சங்கம், ருசில் பவுண்டரி புசிர் தமிழ் தர்ம சங்கம், குத்து செம்பியர் திரௌபதி அம்மன் தமிழ் கோவில் சங்கம், புப்ளாம் பாம்பளமுஸ் திரௌபதி அம்மன் சிவ சுப்பிரமணியர் கோவில் சங்கம், ஒயல் ரோட் சேஜூலியா தோட்மா சிவ சுப்பிரமணியர் தர்ம சங்கம், சுரினாம் அருள்மிகு ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் திருக்கோவில், பிரித்தானியா சிவ சுப்பிரமணியர் தமிழ் தர்ம சங்கம், மேசோனெட் ரோட் ரிவியா டி சாங்கி தமிழ் கழகம், பச்சிமறை முருகன் ஒற்றுமை சங்கம் ஆகிய திருக்கோவில்களிலும் இடங்களிலும் நாளைக்கு சனிக்கிழமை அக்டோபர் 10ஆம் தேதி கோவிந்தன் திருவிழா ஓர் இரவு முழுதும் ஓல் நைட் மாலை 5 மணி அளவில், மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை விடியற்காலையில் 5 மணி வரை

கோவிந்தன் திருவிழா நடைபெற உள்ளது. மேலும் நாளைக்கும் சனிக்கிழமை அக்டோபர் 10ஆம் தேதி கோவிந்தன் திருவிழா நள்ளிரவு வரை நடைபெற உள்ள திருக்கோவில்களிலும் இடங்களிலும். வாக்வா சாந்த குணானந்த சபை, வயரூத் அமுரி பெல்விமொரல் மாரியம்மன் உபகார சங்கம், லகேதே பிராம்ஸ்தான் ஃபிளாக் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில், ஃபிளாக் ஆஜி அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில், லுவால் சென்டுபே மகாமாய் அம்மன் திருக்கோவில். நாம் குறிப்பிட்ட திருக்கோவில்களிலும் இடங்களிலும் நாளைக்கு சனிக்கிழமை அக்டோபர் 10ஆம் தேதி கோவிந்தன் திருவிழா நள்ளிரவு வரை மாலை 5 மணி அளவில், நள்ளிரவு 12 மணி வரை கோவிந்தன் திருவிழா நடைபெற உள்ளது. நீங்கள் கேட்டவை எமது அறிவிப்புகள் கோவிந்தன் திருவிழாவினை முன்னிட்டு. பாடல் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வருகின்றோம்.

சனிக்கிழமை கலில் பெருமாளை வழிபட்டால் எல்லாவிதமான கஷ்டங்களும் நீங்கி வளமான வாழ்க்கை கிட்டும் என்பது நம் மரத்தின் மரபு வழி நம்பிக்கை. சீரும் சிறப்புடனும் இதோ வரும் இந்த கும்மி பாடல் உங்களுக்காக

0: வளம் பெருக நலம் பெருக நேர்மறையான எண்ணங்களுடன் இன்றைய உங்கள் இன்றைய நாளை தொடங்குங்கள். நாள் நிச்சயமாக நன்றாக இருக்கும்.
1: பிறந்த நாள் அல்லவா,
0: சிறப்பாக அடுத்தோறும் பாடலை ஃபெனிக்ஸ் ஊழிருந்து கம்பன் கிஸ்தன் பிறந்த நாள் விழாவுக்காக அம்மா சீதா பாசியாளன் மனைவி ஸ்ரீகானன் துரிதன் அன்னி தனினி அண்ணன் இயலன் பெரியம்மா கருணா அண்ணன்மார்கள் செல்வன் வேலன் கிஸ்தன் குடும்பத்தார் கண்டன் குடும்பத்தார் ஹம்டனி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். இவர்கள் விரும்பி கேட்டிருக்கும் ஒரு பாடல் அன்புடன் வழங்கும் ஒரு பாடல் மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டும் தாயே. பிஜிதோம்போ ஒளிர்ந்து உமகங்கது மகன் அழகன் மகள் அழகி அமிலியா ஏலா மகள் செல்வி கணவன் குணால் மகள் மகன் அபிஷ் வடி குருசாமி திலந்திகன் நதா சரோஜினி மற்றும் கங்காது குடும்பத்தார் பட்டன் குடும்பத்தார் பழனி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நாம் அன்பு நிர்வகிக்கும் இந்த பாடல்

வெள்ளிக்கிழமை அக்டோபர் 9ஆம் தேதி பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களுடன் நாம் இறங்கும் பாடல் எல்வேசியாவிலிருந்து அம்மா மணி நலன் அருளன் அழகன் கண்ணன் கண்ணகி பமிலா கார்த்திகேயன் பதினி தேனருவி மற்றும் நலன் குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள்.

பக்திமிகும் பாடலை வயலோ பிறப்ப ஊழிருந்து வெற்றி வேலன் கடிவலு பிறந்த நாள் விழாவுக்காக அமரஜினி அப்பா நேசன் அமராதா தாத்தா தேவதீஸ் அப்பாய் சரோஜினி சினிமா ஷாலினி சித்தப்பா நீவன் தம்பி கிருஷலன் மற்றும் கடிவலு குடும்பத்தார் கோவிந்தன் மங்கபதி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள்.

ஃபெனிக்ஸ் உளிருந்து தவினா சின்ன சமய பிறந்த நாள் விழாவுக்காக கணவன் சந்திரன் மகன் செல்வன் மகள் செல்வன அம்மா லோகம்பாலப்பா குமரவேலால் விஞ்ஞானி ஓஷாத்தின் மிது மாமன் மனு அத்தை அம்பாள் மாமன் தேவன் அத்தை தேவி வினுதா சின்னசாமி இயவு கருப்பன் ராசன் ராமசாமி தன்றையன் குடும்பத்தாராகியோரின் சார்பில் உங்கள் வாழ்த்துக்களை கூறுகின்றார்.

வணக்கம் பக்தர்களே, இன்றைய நாளில் இவ்வெள்ளிக்கிழமையில் நீங்கள் விரும்பிய அனைத்தும் நடக்கப் போகிறது. இன்று இன்னும் நீங்கள் பேச அல்லது கேட்க விரும்புவது ஏதேனும் உள்ளதோ

சிறப்பாக அடுத்த பாடலை வசன் ரஜேந்திரி, அருளன், வரு, நிஷ்டா, தேவன், முகிலன், நீர்வி, நீர்வணி, பெட்டி பெலர், நீலம், ரூபன், ரவிசன், சீனிவாசன், குமாரன், மாத்வி, கேஷினி, சதா, கமலா, வாசு, கோமதி, முனிசாமி, சக்கரவனன் குடும்பத்தார், அப்பாசாமி குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலும் அன்புடன் வழங்கும் அடுத்த பாடல்.

அகைந்த பாடலை நியூயன்பாக் உள்ளிருந்து திருமதி ஜீவா கோவிந்தன், மகன் கிசந்தன், மருமகள் கிருஷ்ணா, தேசிகா, மிது, அஸ்லி, பேரன்மார், ஆயுஷ், நிலேஷ், கிஜகன், ஓவன், ஷோயா, கிஷினி, லட்சுமி, ராதா, மலினி, கமலா மற்றும் கோவிந்தன் குடும்பத்தார் ஆகியோரின்

புரட்டாசி கோவிந்தன் விரட்டியொட்டி நாம் வழங்கிய உங்கள் சிறப்பு நிகழ்ச்சி திருமால் திருவருள் எனும் சிறப்பு நிகழ்ச்சி திருமதி வந்தனா வனிதா நந்தினி துப்ளா அவர்கள் குழுந்தரும் சேர்ந்து பாடும் பாடலுடன் நிறைவு பெறும். அடுத்த நிகழ்ச்சியை நாங்களே மீண்டும் சந்திப்போம். சரியாக பிற்பகல் 1 மணிக்கு நம்முடைய அடுத்த சிறப்பு நிகழ்ச்சி. நம் நிகழ்ச்சிக்கு பிறகான சிறப்பு அடுத்து தெலுங்கு மொழி சிறப்பு நிகழ்ச்சியை இடம்பெறும். உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த நன்றி வணக்கம். கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.